பலரு பில்குனி மோரி சுவாமி நீருடை காணுச்சுண்டு மத்திய வயஸ்குணம் ஐகம்புன முனுகி திரவியமாஜிஞ்சுட்டம் காலியுண்டு முதிமி வச்சின எந்த முரஹரிணி தழுவக அது இதிலேதனி ஆரட்டின்சு